மகசகசனி சனி பனி பம பமகம ஸ்வர ராக கீதமி சைத்திட அம்மாவோ அரங்கேறி ஆர்த்திட கும்பும் கும்பு சத்தம் ரெண்டும்.

என பழகு நடனம் அழகு நடினம் புவனம் அறியவே. அலைமகளும் அடிபணிய கலைமகளும் கவி பொழிய மலைமகளின் திருநாள்.

மனம் விரும்பும் கானங்களின் அணிவகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நிலையத்தின் நேரம் 5:33. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் குழுவினர் குரல்களில் ஆடிவெள்ளி.

நேரம் 5:38. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. மலேசியா வாசியவன் குரலில் அடுத்த கானம், பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திற்காக.

நேரம் 5:43. ராகமாய் தாழமாய் ஏழு இசை கீதமாய் விழாந்து இசைக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மனோ ஆகியோர் குரல்களில் உடன்பிறப்பு.

நேரம் 5:49. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் மின்மினி குரலில் தேவர்முகன், இசைக்கோர்வை இளையராஜா.

0: ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியின் நிறைவான கானம் ஸ்ரீ பன்னாரி அம்மன் திரைப்படத்திற்காக டி ராஜேந்தர் மற்றும் சுஜாதா ஆகியோர் பாடியது.
1: இந்த சக்தி இருக்கிறாளே அவள் ஆதி பராசக்தி, ஆவேசம் வந்தால் எரிவாள் பத்தி, சொல்லட்டுமா அவளை பற்றி? நீ சிவனே என்று இருந்தால் அவள் சித்தாக வருவாள், நீ நிலமாக இருந்தால் அவள் வித்தாக வருவாள், நீ பசியாக இருந்தால் அவள் சத்தாக வருவாள், ஆனால் நீ பாராமுகமாக இருந்தால் அவள் முத்தாக வருவாள். ஆம், அவள் ஆவேசம் கொண்டால் வருவாள் முத்து மாறி, அதனால்தானே அவள் முத்து மாறி. அவள் திருவிளையாட்டுக்காரி, அதனால்தான் விளையாட்டு குழந்தைகளிடம் விளையாட வந்தால் முத்தாக. வேதனை கொண்ட பெற்றோரும் மூத்தோரும் பாடினர், அவளை நினைத்து பாடினர்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது புலரும் பொழுது, இனி தொடர்வது வந்தே மாதரம்.
1: வந்தே மா

புத்தம் புது பூவாக மறந்திருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைந்திட வாழ்த்து கூறி பக்தி கீதங்களை இசைத்திட வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். விநாயக பெருமானை வணங்கி நிகழ்ச்சியை தொடங்கிட வருகிறார்கள் தேரெழுந்தூர் சகோதரிகள்.

நேரம் 6:14 ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக ஸ்ரீரங்கனை வணங்கிட வருகிறார்கள் பம்பாய் சகோதரிகள்.

எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக சூலமங்கலம் சகோதரிகள் குரலில் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சாட்சரம்.

நம சம்பத் பிரதாயிகே துளசி பாது மாம் நித்யம் சர்வாவர்த்தியோபி சர்வதா கீர்த்திதாபி ஸ்மிருதாவாபி பவித்ரயதி மானவம் நமாமி சிரசா தேவீம் துளசீம் விலசத்தலம் யாம் திருஷ்ட்வா பாபி ஹோமர்த்ய முச்யந்தே சர்வ கில்பிஷா துளஸ்யா ரக்ஷிதம் சர்வம் துஜக்யேதாசராசரம் யா விநிர்ஹந்தி பாபானி திருஷ்ட்வா பாபிபிர்நரை நமஸ்துளஸ்ய இதராம் யஸ்யை தத்தா பலி கலௌ கலயந்தி சுகம் சர்வம் ஸ்திரியோ வஸ்யாஸ்ததா பரே துளஸ்யா நாபரம் கிஞ்சித் தெய்வதம் ஜகதீதலே யயா பவித்ரிதோ லோகோ விஷ்ணு சங்கேன வைஷ்ணவஹ.

வசந்தி சததம் யதஹ அதஸ்தயார்ச்சயே லோகே சர்வான் தேவான் சமர்ச்சயன். நமஸ்துளசி சர்வஜ்ஞே புருஷோத்தம வல்லபே பாஹி மாம் சர்வ பாபேப்ய சர்வ சம்பத் பிரதாயிகே.

சோபனை துளசிதழை துளசி ஸ்ரீ மகாலட்சுமி வித்யா வித்யா யசஸ்வினி தர்மா தர்மானனா தேவி தேவதேவ மனப்பிரியா லக்ஷ்மீ பிரிய சகீ தேவி ஹௌர்பூமி ரச்சலாச்சலா ஷோடசைதானி நாமானி துளசியா கீர்த்தயே நரஹ லபதே சுதரா.

சூலமங்கலம் சகோதரிகள் குரலில் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம் ஒலித்து முடித்த இந்த நேரம் 6:23. ராகமாய் தாளமாய் ஏழிசை கீதமாய் பக்தி கீதங்களை இசைத்து மகிழ்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கின்றன மற்றும் ஒரு காலத்திற்காக.

நேரம் 6:27. பக்திமணம் கமலம் நிகழ்ச்சியாக உலாவந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக ஸ்ரீ மீனாட்சி அஷ்டகம் பாட காத்திருக்கிறார் ஷோபனா.

பக்தி கீதங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் சுதா ரகுநாதன். மீனாட்சி அன்னையை போற்றி பாடிட இதோ 6:34.

பக்தி பாடல்களின் அணிவகுப்பாக உலாந்து கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. பண்பலை சொல்லும் நேரம் 6:40. தேனிசை தரும் அடுத்த பாடல் எம் ஆர் விஜயா, சாரதா, ஸ்ரீதேவி ஆகியோர் குரல்களில்.

ஆனந்தமான வாழ்வு வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடும் வேளையாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிலையத்தின் நேரம் 6:47. அடுத்த கானம் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி பாடியது.

எஸ் சரளா குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியின் நிறைவான கானம் டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: பண்பரில் இனி தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாசகஹ புனித த்ரிபாடி. அத வார்த்தாஹ. பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய நவதில்லியாம் யசோபூமி இத்யத்ர ஐஷமஹ செமிகான் இண்டியா இத்யஸ்ய உத்காடனம் கரிஷ்யதி. அஸ்மின் அவசரே பிரதானமந்திரி உபஸ்திதான் ஜனான் அபி சம்போதயிஷ்யதி. த்ரிதிவசியஸ்ய சம்மேலனஸ்ய பிரதர்ஷன்யாஹ ச ஆயோஜனம் சிலிகான் டு சிஸ்டம் பில்டிங் த இக்கோசிஸ்டம் இத்யஸ்மின் விஷயே பவிஷ்யதி. அஸ்மின் சம்மேலனே அர்த்தசாலக வித்யுத் பிரௌத்யோகிகி மூல்யசிருங்கலையா சம்பத்தாஹ வைஷ்விகாஹ பாரதீயாஷ்ச உத்யோகாஹ நீதி நிர்மாதாரஹ நிவேஷகாஹ அனுசந்தானகர்த்தாரஹ நவோத்யமாஹ சைக்ஷணிக சம்ஸ்தாஹ சாத்ராஷ்ச ஏகத்ரிதாஹ பவிஷ்யந்தி. உத்காடனாத் பூர்வம் பிரதானமந்திரி ஹ்யஹ நவதில்லியாம் பிரமுகைஹி வைஷ்விக முக்கிய காரியபாலகைஹி சஹ அர்த்தசாலக சம்பந்தஸ்ய விசிஷ்டோபவேசனஸ்ய அத்யக்ஷதாம் கிருதவான். ஸ்ரீமோடி பாரதஸ்ய அர்த்தசாலக க்ஷேத்ரஸ்ய சுத்ரிடீகரணாய பிரசாசனஸ்ய உத்யோக க்ஷேத்ரஸ்ய ச மத்யே கனிஷ்ட சஹகாரியஸ்ய ஆவஷ்யகதாயை பலம் பிரதத்தவான். பாஜ்பேதி தலம் பிரதான மந்திரிணஹ நரேந்திர மோதினஹ ஜன்மதிவசஸ்யோபலக்ஷே அத்ய ஆரப்ய மாசைக பர்யந்தம் ராஷ்ட்ரவ்யாபி சேவா சங்கல்ப அபியானம் ஆயோஜயிஷ்யதி. அஸ்ய அபியானஸ்ய கேந்திரே ஜனசேவாயாம் பிரதான மந்திரிணஹ பிரதிபத்ததாயாஹ பிரகாசனம் ததா விசேஷத யுவஜனானாம் சேவாகாரியேஷு பிரவிருத்யர்த்தம் ப்ரோத்சாஹனம் பவிஷ்யதி. அனேன அபியானேன குஜராத் ராஜ்யஸ்ய முக்கியமந்திரி ரூபேண ஸ்ரீமோதினஹ ஏகாதிக த்விசஹஸ்ர தமஸ்ய வர்ஷஸ்ய அக்டூபர் மாசஸ்ய சப்தமே தினாங்கே சபத கிரஹணஸ்ய பஞ்சவிம்சதி வர்ஷ பூர்த்திரபி ஸ்மரிஷ்யதே. பிரதானமந்திரிணஹ ஜன்மதிவஸ அத்ய சேவாதிவஸ ரூபேண ஆசரிஷ்யதே. ததா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:15 திரை இசை, 7:30 காட்சவெறி செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை. இதில் லால்குடி ஜி ஜே ஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை இடம்பெறும். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் கிடாம்பி லட்சுமிகாந்த் அவர்களின் உரை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை கானம். 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். இதில் லக்ஷ்மி ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம். நாட்டுப்புற கலைகள், டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் உரை. 3:00 திரை கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை. இதில் எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். இதில் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, உரை வழங்குபவர் டி வசுந்தரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜி சுதீக்ஷா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சித்தார்த் வழங்கும் பாட்டு, தி ரெசிபி ஃபார் எ ஹெல்தி லைஃப் ஏ அத்வைதா வழங்கும் உரை, இவை யாவும் 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பா, 8:10 திரை காணும், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை காணும். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
3: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் FM கோல்ட் அலைவரிசை. இந்த அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கு செய்திகள்.

0: cool.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

சக்கரக்கட்டி படத்திற்காக மதுஸ்ரீ, ஏ ஆர் ரஹ்மான், ஹென்றி ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். மீண்டும் திரை இசைப்பாடல்களை இன்று காலை 8:30 மணிக்கு திரைக்காணத்தில் கேட்டு ரசிக்கலாம்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: தொடர்ந்து ஆட்சேவரிய செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
3: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 9 மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரை இசைப்பாடல்கள் திரைகானத்தில். முதலில் வருகிறது சுப்பிரமணியபுரம் பட பாடல், பாடியிருப்பவர்கள் பெலிராஜ், தீபா மெரியம்.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: கிரீடம் படத்திற்காக ஜெயச்சந்திரன் கார்த்திக் பாடியுள்ள பாடல்.

சென்னை 28 படத்திற்காக விஜய் ஏசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் இப்பொழுது 8:46:40 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகாணம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஆசை பட பாடல் பாடியிருப்பவர்கள் SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

0: திரைகானம் கேட்டு ரசித்தோம். மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 10:30 சுகமான ராகங்களில் கேட்கலாம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் FM கோல்ட் அலை வரிசையில் அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி.

0: பாடல்களை இன்று காலை 10:30 சுகமான ராகங்களில் கேட்கலாம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9:00, ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலினிசை கேட்கலாம். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீ வாதாபி கணபதியே சஹானா ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

நேரம் 9:33. அரங்கிசை நிகழ்ச்சியில் லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். தொடர்ந்து நடச்சி நடச்சி கரகரப்பிரியாராகும் ஆதித்தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலினிசை கேட்டீர்கள். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11 மணி வரை கேட்டு ரசிப்போம் இனிமையான திரையிசை பாடல்கள் சுகமான ராகங்களில். முதலில் வருகிறது எங்க ஊரு பாட்டுக்காரன் பட பாடல், பாடியிருப்பவர்கள் மனு சித்ரா.

தென்றிலே என்னை தொடு படத்திற்காக உமா ரமணன் கேஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். சுகமான ராகங்களில் அடுத்து பூவிழி வாசலிலே படப்பாடல் பாடியிருப்பவர் கேஜே யேசுதாஸ்.

ஆகாஷவாணி நேரம் 10:45. 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒலிக்கிறது KJ யேசுதாஸின் குரல், படம் ரெட்டைவால் குருவி.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: வேதம் புதிது படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: ஆவாரம் பூ படத்திற்காக இளையராஜா பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். மீண்டும் திரை இசை பாடல்களை 11:10 திரைகாணத்தில் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இந்த அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने आज नई दिल्ली के यशोभूमि परिसर में सेमिकॉन इंडिया 2026 का शुभारंभ किया। 3 दिवसीय ये सम्मेलन भारत में सहयोग, निवेश, नवाचार और प्रतिभाओं को बढ़ावा देने पर केंद्रित है। इस कार्यक्रम में 600 से अधिक प्रदर्शक, 300 अंतर्राष्ट्रीय कंपनियां और 50 से अधिक देशों के प्रतिनिधिमंडल हिस्सा ले रहे हैं।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11:30 மணி வரை கேட்டு ரசிப்போம் திரைகானம். முதலில் அழகிய தமிழ் மகன் படப்பாடல், பாடியிருப்பவர்கள் ஸ்ரீராம் பார்த்தசாரதி, சைந்தவி.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட

0: விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: ஆகாஷவாணி நேரம் 11:21 நொடி. 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஹரிஹரன் தேவன் வி பிரசன்னா குரல்களில் ஒலிக்கிறது அடுத்த பாடல்.

கேட்ட அந்த பாடல் வாரணம் ஆயிரம் படத்திலிருந்து. திரைக்கணத்தில் நிறைவாக ஒலிக்கிறது கார்த்திக், கிரிஷ், ஹரிணி ஆகியோர் பாடியுள்ள பாடல். பாடல் இடம்பெற்ற படம் உன்னாலே உன்னாலே.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: செவிக்கினிய குரல் அமுதம்.
2: நலத்தின் கண்ணாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும்.
3: ஒருவன் நல்ல செயல்களை செய்தாலும் அவற்றில் அன்பு கலக்கப்படாமல் இருந்தால் அவன் நற்குடியில் பிறந்தவன்தானா என ஐயப்பட நேரிடும். குறள் எண் 958 அதிகாரம் குடிமை.

0: ஒருவன் நல்ல செயல்களை செய்தாலும் அவற்றில் அன்பு கலக்கப்படாமல் இருந்தால் அவன் நற்குடியில் பிறந்தவன்தானா என ஐயப்பட நேரிடும். குறள் எண் 958 அதிகாரம் குடிமை.
1: குறளமுதம் பருகினோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை காணம். 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். இதில் லக்ஷ்மி ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், இதில் நாட்டுப்புற கலைகள், டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் உரை. 3:00 திரை காணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, இதில் எல்

அவர்கள் வழங்கும் உரை. 3 மணிக்கு திரைக்கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை. இதில் எல் வெங்கட ரமணன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 27:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். இதில் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி, உரை வழங்குபவர் டி வசுந்தரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜி சுதீக்ஷா, மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சித்தார்த் வழங்கும் பாட்டு, த ரெசிபி ஃபார் அ ஹெல்தி லைஃப் ஏ அத்வைதா வழங்கும் உரை. இவை யாவும் பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் 27:10. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ். இவையாவும் டெல்லி அஞ்சல். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது திரை கானம். முதலில் சகனோ புனக்து சக வீரியங்க.

பாடும் மீனாட்சி ரிமபுதாரி கம கம கம ஸ்ரீகா சதி நிதி தனி தனி மபனி தகரிதா சரி மகரி தரி நிதி சரி கரி தனி தனி பம பரிசா இதக சகா தகமகமா

திருமலை தென்குமரி படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, எம்ஆர் விஜயா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம்.

நேரம் 12:16. 28 நொடி. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து உயர்ந்த மனிதன் படத்திற்காக பி. சுஷீலா.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பார்த்து.

0: திரைகானம் கேட்டு ரசித்தோம்.
1: ஹாய் பிரியா, உள்ளவா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு.
2: நான் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன திடீர்னு?
2: ஆமா விமல், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் முடிவாகி இருக்கு, அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன்.
1: ஓ சூப்பர் பிரியா, வாழ்த்துக்கள். பத்திரிக்கையில விதை பந்தெல்லாம் வச்சு கொடுக்கறியே, ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு.
2: நன்றிடா, இந்த யோசனைக்கே பாராட்டிட்டா எப்படி? கல்யாணத்துக்கு வரவங்களுக்கோ அன்பளிப்பா மரக்கன்றுகளை தரலான்னு ஒரு யோசனை இருக்கு.
1: இதுவும் அற்புதமான ஒரு யோசனை தான். வரவங்களுக்கு ஏதேதோ பரிசு தரதுக்கு பதிலா இப்படி உபயோகப்படுகிற மாதிரி பரிசு தந்தா நல்லா இருக்குமே. மரக்கன்றுகளை நடுவோம்,
2: நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
0: 100.1 MHz FM கோல்டாலே வரிசையில் இன்னும் செல்லு நொடிகளில் தொடர இருப்பது தெலுங்கு செய்திகள்.

அடுத்து தீபன் சக்கரவர்த்தி குழுவினருடன் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை இயற்றியுள்ளார் நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை.

அடுத்து நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை இயற்றியுள்ள பாடல். பாடலுக்கு இசை தாராபுரம் சுந்தரராஜன். பாடலை பாடியுள்ளார்கள் கே. ஸ்வர்ணா, ராஜேஸ்வரி விஸ்வநாதன் ஆகியோர்.

நேரம் 1:25 ஆகாஷவாணி 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை. இன்றைய இசை மலரில் லக்ஷ்மி ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக மாமவ மீனாட்சி எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம் மிஸ்ர சாபுதாளம்.

0: நாட்டுப்புற கலைகள் உரை வழங்குகிறார் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள்.
1: கிராமங்களிலே எண்ணற்ற அருமையான இசைக்கோலங்களும் தாளக்கோலங்களும் கருவூலமாக குவிந்து கிடக்கின்றன. அவற்றிலே ஒரு சிலவற்றை உங்கள் முன்னே அள்ளித்தருவதிலே நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம், பெருமையடைகின்றோம். ஒவ்வொரு சின்ன சின்ன செய்தியிலேயும் சங்கீதம் இருக்கிறது, ஒவ்வொரு சின்ன சின்ன செய்தியிலேயும் தாளம் இருக்கிறது. இதை யாராலும் மறக்க முடியாது. இதற்காக தனியே சென்று இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமோ, தனியே தாளத்தை சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமோ கிடையாது. மக்களுக்கு இயற்கையாகவே அவர்கள் மனத்திலே ஒரு இசை லயம், அதோடு ஒரு தாளம், இவை அடங்கி கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். அதில் பட்டணத்தில் வாழ்கின்ற நம்மை போன்றவர்களுக்கு அந்த இசை லயிப்பும் தாள லயிப்பும் கொஞ்சம் குறைவாகிவிட்டாலும் கூட, கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு அது அபரிமிதமாக அவர்களிடத்திலே காணப்படுகிறது. சின்ன குழந்தையாக வளர்கின்ற பொழுதே அந்த தாய் என்ன செய்கிறாள், அதற்கு அழகான சின்ன சின்ன தாளங்களையும் சங்கீதத்தையும் கற்றுத்தருகிறாள். அப்பொழுது அந்த குழந்தைக்கு கையசைக்க சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, தாப்பு தாமரப்பூ தாயார் கொடுத்த செண்பகப்பூ, மாம்பூ மகிழம்பூ மாமா கொடுத்த மல்லிகப்பூ, பூ பூ புளியம்பூ பொன்னாவர தாழம்பூ என்று சொல்கிற பொழுது அந்த குழந்தை ஒரு அழகான சின்ன சங்கீதத்தை படித்துக் கொள்கிறது. பூ என்றால் இப்படி இருக்கும் என்ற அபிநயத்தை படித்துக் கொள்கிறது. அதோடு ஒரு அழகான தாளத்தையும் படித்துக் கொள்கிறது. எப்படி நான் அதை சொன்னவுடன் அவர் அதிலே தாளம் வசித்து விட்டார், அது இயற்கையாக அந்த தாளம் இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலையிலே அந்த தாய் என்ன செய்கிறாள், அந்த குழந்தைக்கு சாய்ந்தாடம்மா சொல்லி கொடுக்கிறாள். அப்பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு உடலிலே ஒரு சமநிலை கிடைக்கிறது. இதெல்லாம் தாய் என்ற பல்கலைக்கழகத்தின் மூலமாக குழந்தையை சென்று அடைகின்ற இயற்கையான கல்வி அது. இது தனியாக போய் கல்லூரியிலேயே படிக்க முடியும். அந்த தாய் வீட்டிலே குளர்ந்து வளர்கின்ற பொழுது இயற்கையாக சொல்லித் தருகிறார். எனவே சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாயக்கிளியே சாய்ந்தாடு, கோயில் பூராவே சாய்ந்தாடு, கொஞ்சம் கிளியே சாய்ந்தாடு. இது ரெண்டாவது நிலை. அடுத்ததாக அந்த குழந்தை எழுந்து நிற்க தொடங்கி விடுகிறது. அப்பப்போ எழுந்து நிற்கின்ற குழந்தைக்கு யாராவது தாப்பு தாமரப்பு தாயா கூட தச்சன் பகுப்புன்னு அந்த குழந்தைக்கு கோபம்.

வந்துடும். அந்த நிலையெல்லாம் முடிந்து நான் ப்ரமோஷன் வாங்கி எழுந்து நின்று கொண்டிருக்கிறேன். எனவே அடுத்த கல்வி எதுவோ அதை எனக்கு சொல்லிக்கொடு. பழைய பாடம் எனக்கு வேண்டாம் என்று அந்த குழந்தை சொல்லிவிடும். எனவே தாய் அந்த குழந்தையை மடியிலே நிறுத்துகிற பொழுது அந்த குழந்தை எழுந்து நன்றாக நின்று அம்மாவினுடைய மடியிலே நின்று தங்கு தக்கடு தங்கு தக்கடுன்னு குதிக்குது. அப்போ அந்த தங்கு தக்கடு என்று குதிக்கின்ற குழந்தைக்கு போய் தாப்பு தாமரப்பு சொல்லிக் கொடுக்க முடியாது. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடம்மாவும் அது முடிந்து போய்விட்டது. எனவே இப்பொழுது புதியதாக ஒரு ராகம் புதியதாக ஒரு தாளமும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற கருத்திலே அந்த அம்மா அந்த குழந்தை எப்படி குதிக்கிறது என்று பார்க்கிறார்கள். அந்த குழந்தை தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கடுன்னு குதிக்கும். அப்போ அந்த தாயாரால் இயற்றப்பட்ட அந்த பாடல் தான் சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிக்குன்னு ஆடுச்சான் கொட்டு சத்தமும் குழலு சத்தமும் கும்மரிச்சோம் போட்டுச்சான் தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கு. அதற்கு மேல் அந்த தாயார் பொறுக்க மாட்டார்கள். அந்த பிஞ்சு குழந்தையினுடைய பஞ்சு பாதங்கள் நோகுமே என்று போதும் ஆடியது என்று தோளிலே இட்டு அணைத்துக் கொள்வார்கள். ஆனாலும் அந்த குழந்தை சொல்லி தராமலேயே இந்த ஆட்டத்தினுடைய இரண்டாம் காலத்தை படித்துக் கொள்கிறது. அம்மா சொல்லிக் கொடுத்தது சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிக்குன்னு ஆடுச்சான் கொட்டு சத்தமும் குழலு சத்தமும் கும்மரிச்சோம் போட்டுச்சான் என்றார்கள். அந்த குழந்தை என்ன செய்து இதற்கு அடுத்த நடைக்கு வேகத்துக்கு போய் தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கடு சங்கு சக்கர சாமி வந்து சிங்கு சிக்குன்னு ஆடுச்சான் கொட்டு சத்தமும் குழலு சத்தமும் கும்மரிச்சோம் போட்டுச்சான் தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கடு. அம்மாவுக்கு பயம் பெற்ற வயிறு அல்லவா. எனவே இது மூணாம் காலத்துக்கு ஆடிச்சுன்னா அந்த கால்கள் என்ன ஆகும் என்று அந்த குழந்தையை தோளிலேட்டு போதும் கண் இன்னைக்கு ஆடினது மிச்சத்தை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த குழந்தையை கொஞ்சி அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே இந்த சங்கீதத்தையும் இந்த தாளத்தையும் கற்றுத்தருகிறார்கள். அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுதுதான் இந்த தமிழ் மண்ணிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பெண்ணும் இயற்கையாகவே இசைக்கும் தாளத்துக்கும் கட்டுப்பட்டவர்களாக தங்களை அறியாமலேயே ஒரு லயத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். மதுரை பக்கத்திலே வந்தீர்கள் என்றால் அங்கே அந்திப்பொழுதானால் அசைவாங்க அப்படின்னு ஒரு பலகை இருக்கும். அதை பார்த்ததற்குள்ளே நுழைந்தீர்கள் என்றால் அங்கே அவன் கொத்து புரோட்டா போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த கொத்து புரோட்டா போடுறது ஒரு அற்புதமான கலை, ரொம்ப கஷ்டமான பணி ஆனால் ஒரு அற்புதமான கலை. அவன் எப்படி கொத்து புரோட்டா போடுறான்னா சும்மா அது ஒரு ஏனோ தானோ என்று அந்த தொழிலிலே லயிக்காமல் அவன் செய்வதில்லை. கொத்து புரோட்டா போடுகின்ற பொழுது என்ன செய்வான் டன் டடடன் டன் டடடடன் டன் டன் டன் டடடன் டன் டடடடன் டன் டன் டடடன் டன் டடடடன் டன் டா டி டும் அப்படினு போடும். இப்போ கொத்து புரோட்டா நமக்கு சாப்பிடுவதற்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட இப்போ ஒரு கொத்து புரோட்டா போடுன்னு ஆர்டர் கொடுத்துருவோம். எதற்கான அந்த தாளத்தை கேட்டு ரசிப்பதற்காக. ரெண்டு சட்டகப்பையை கையில் வைத்துக்கொண்டு அந்த தோசைக்கல்லில் அவன் தட்டுகிற பொழுது அப்படி ஒரு தாளத்தை அவன் படைக்கின்றான். இது என்ன தாளம்னு அவனிடத்திலே கேட்டால் அவனுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இப்படி தவில் வித்வான் அல்லது மிருதங்க வித்வான் இடத்திலே இந்த தாளத்தை அவன் இப்படி அடிக்கிறான்ங்கிறத சொன்னோம் என்றால் உடனே அவர் அதற்கு சொல் கட்டு சொல்லிடுவார். அந்த கொத்து புரோட்டா போட்டவன் என்ன செய்தான்? டன் டடடன் டன் டடடடன் டன் டன் டடடன் டன் டடடடன் போட்டானே அந்தத்திற்கு என்ன சொல் கட்டுனா தக்கிடதத்துவம் தககிடதத்துவம் தக்கிடதத்துவம் தககிடதத்துவம் தக்கிடதத்துவம் தககிடதத்துவம் தா தீ தம் அப்படின்றான். அப்போ மிருதங்கத்தை படித்துக்கொண்டா அவன் ஒரு தாள வாத்தியத்தை படித்துக்கொண்டா கொத்து புரோட்டா போட போனா அப்படி அர்த்தம் இல்லை. இயற்கையாக வருகிறது. ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே இந்த தாளத்தில் ஒரு லயிப்பு இருப்பதனாலே தாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் அழகாக ஒரு தாளத்துக்கு உட்பட்டு செய்கிறார்கள். அதனால தான் நாற்று நடுகின்ற பெண் கூட அவள் நாற்று நடுகின்ற பொழுது அதை ஒரு தாளத்துக்கு கட்டுப்பட்டு செய்கிறாள். அதை ஒரு அபிநயம் போல அதை ஒரு தெய்வீக கலையாக எண்ணி செய்கிறாள். அதனால தான் பெண்கள் செய்கின்ற அந்த வேலை ஒவ்வொன்றும் இசையோடு சம்பந்தப்பட்டதாக தெய்வீகமாக அவதை பார்க்கின்றோம். அவள் நாற்று நடுகின்ற பொழுது நாற்று முடியை கையில் வைத்திருக்கிறாள். ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து நடுகிறாள். நடுகிற பொழுது பாடிக்கொண்டே நடுகிறாள்.

அப்ப நாற்று நடத்தறியாத ஒரு படித்த பெண், பட்டதாரி பெண் கூட அந்த வரிசையில அந்த பெண்களோட நின்று கொண்டார். இதற்கென தனியா பட்ட படிப்பா படிப்பார்கள், டிப்ளமா இன் நாற்று நடவீங் அப்படின்னு 3 வருஷத்துக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுத்தா பட்டம் வாங்கிட்டு போயிருவான் மாணவன். அப்புறம் 3 வருஷம் கழிச்சு பட்டம் வாங்க வருகின்ற பொழுது, ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா. என்ன சந்தேகம்னா, நாற்று நடுவதற்கு எனக்கு 3 வருஷம் சொல்லி கொடுத்தீர்கள், அந்த வேர் பகுதி மேல இருக்கணுமா அல்லது பூமிக்குள்ள இருக்கணுமாங்கிறத நான் சரியா கண்டுக்காம போயிட்டேன், எனவே அதற்கு விளக்கம் சொல்லணும்னு வருவோம். எனவே இது கல்வி மூலமாக அவர்கள் ஏட்டின் மூலமாக சொல்லிக் கொடுப்பதல்ல, அனுபவத்தின் மூலமாக வர்றது. அப்ப அனுபவத்தின் மூலமாக வருவது என்று சொன்னால் அதற்கு அந்த தாளமும் அந்த இசையும் அந்த அபிநயமும் சேர்ந்து வருகின்ற பொழுதுதான்

0: என்று அந்த பாடலும் அந்த நாற்று நடுகின்ற அபிநயமும் ஒன்று சேர்ந்து வருவதை பார்க்கிறோம். இப்படியே அந்த தாளங்கள் வளர்ந்து கிராமங்களிலே பார்த்தீர்கள் என்றால் இறைபெட்டி என்று சொல்வார்கள். ரெண்டு பேர் எதிரும் புதிருமாக நின்று கொண்டு அந்த பனை ஓலைப்பெட்டியிலே பள்ளத்தில் இருக்கிற தண்ணீரை மேட்டிலே ஊற்றுவார்கள். அப்படி சில ஊர்களிலே தண்ணீர் வசதி இருக்கும். அப்பொழுது அந்த இறைபெட்டியிலே தண்ணீர் எடுத்து ஊற்றுகிற பொழுது எதிரும் புதிருமாக நிற்கின்ற இரண்டு பேரும் அழகாக ஒரு சின்ன இசையமைத்து பாடுவார்கள். இப்பொழுது அந்த இறைபெட்டியை இறைப்பதற்கு என் துணைவர் எனக்கு உதவிக்கு வருகிறார்.
1: இதுதான் இப்போதைக்கு இறைபெட்டி வச்சுக்கிடுவோமே.

0: பேஞ்சா
1: உலகம் செழிக்காதோ?
0: ஒருபதியால் ஒன்று,
1: ஒருபதியால் ரெண்டு
0: என்று எண்ணிக்கொண்டே போவோம். ஐயா, ஏன் இப்படி எண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, எண்ணிக்கை குறைஞ்சா ஏறாது ஒரு மூலை என்பா.
2: அதுக்கு பாடிக்கிட்டே இறக்கணுமா?
0: பாட்டில் ஒண்ணு
2: குறைஞ்சாது
0: ஒரு மூலை.
2: அப்பனா பாட்டில் ஒண்ணு குறைஞ்சா பாயாது ஒரு மூலை?
0: பாட்டில் இல்ல, பாட்டில்.
2: பாட்டில
0: தமிழ் பாட்டிலே ஒன்று குறைந்து விட்டாலும் கூட அந்த நீர் ஒரு மூலைக்கு பாயாது. எண்ணிக்கையில ஒன்று குறைந்தாலும் கூட அந்த நீர் ஒரு மூலைக்கு பாயாது என்றவன் பாடுகிறான். அப்படி அந்த பாடி பாடி அந்த பாட்டோடு சேர்ந்து அந்த நீர் இறைக்கின்ற வேலையும் இனிமையாக நடைபெறுவதை பார்க்கிறோம். இப்படியே வளர்ந்து வருகின்ற அந்த தாளங்களும் இசையும் பாடலுமாக சேர்ந்து வருகின்ற பொழுது கிராமங்களிலே அம்மன் கோவிலிலே கும்மி நடைபெறுகிறது. அந்த கும்மியிலே தான் எத்தனை வகைகள், காலப்போக்கிலே கும்மியெல்லாம் நம்ம மறந்து போய்விடுவோம். எல்லாம் இப்போ குழந்தைகள் எல்லாம் மம்மி மம்மி என்று நம்மை கூப்பிடுகின்றன. அப்படி கூப்பிட்டால்தான் பெருமை என்று ஒவ்வொரு அம்மாவும் நடக்கிறார். அப்போ பக்கத்து வீட்டில் வந்து சொல்கிறான், என் பிள்ளை என்னை மம்மின்னு கூப்பிட்டது. தாய்மொழியிலே அம்மானு கூப்பிடுறது ஒரு தாய்க்கு பெருமையாக இல்லை, அது மம்மின்னு கூப்பிட்டது இவளுக்கு ரொம்ப பெருமையாக. அப்புறம் அந்த குழந்தைக்கு எப்படி கும்மி தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு அது மம்மி வாட் இஸ் கும்மி என்று கேட்கும். அந்த காலம் ரொம்ப தொலைவில் இல்லை. வீட்டில் நமக்கு அம்மியே இல்லையே, இப்போ காலப்போக்கிலே அம்மியே இல்லாமல் போய் விட்டது. அப்போ முதல்ல அது என்ன கேட்கும், மம்மி வாட் இஸ் அம்மி, தென் வாட் இஸ் கும்மி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அம்மி அண்ட் கும்மின்னு கேட்கும். அடிப்பாவி, அம்மிங்கிறது சட்னி அரைக்கிறது, எங்கள் காலங்களிலேயே நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ உங்கள் காலங்கள் வந்தபொழுது அம்மியே வீட்டில் இல்லை. கும்மிங்கிறது கைகொட்டி பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுவது, அதுவும் முன்னால் உள்ள பழைய காலத்து பெண்கள் ஆடினார்கள், இப்பொழுதெல்லாம் அது மறைந்து போய்விட்டது என்று பின்னால் கலைக்களஞ்சியத்தை புரட்டி இதுதான் கும்மி, இதுதான் அம்மி என்று காட்டுகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி நாம் அந்நிய மோகத்திலே நாம் அதிலே நம்மை நாமே இழந்து கொண்டு வருகிறோம். அதிலே சில கும்மிகளை உங்களுக்கு இங்கே ஆடி காட்டுவதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். எண்ணற்ற கும்மிகள் இருக்கின்றன. இதுவரை 14 தட்டுக்கள் வரை உள்ள கும்மிகளை கண்டுபிடித்தோம். 14 நம்ம இங்கே ஆடி காட்ட முடியாது. எனவே ஒரு சில கும்மிகளை உங்கள் முன்னே ஆடி காட்டுகிறோம்.

இந்த ஒரு தட்டுக்கு மேல் இருக்கின்ற ஒரு தாளம், அது அற்புதமான ஒரு தாளம். இந்த பாடலை ஒரு வெளிநாட்டுக்காரரிடத்திலே நாங்கள் பாடி காட்டிய பொழுது அவர் சொன்னார், இதில் எவ்வளவு பியூட்டிஃபுல் வால்ஸ் டைமிங் இருக்கிறது என்று சொன்னார். இந்த வால்ஸ் டைமிங்கிறது நமக்கு தெரியல. அப்புறம் என்னன்னு அவரிடத்தில் கேட்ட பொழுது, இந்த பால்ரூம் டான்ஸ் ஆடுகிற பொழுது இந்த மாதிரி தாளத்தை அவர்கள் பயன்படுத்துவார்களாம். அந்த தாளம் எப்படி வருகிறது என்பதற்காக பாடி காட்டுகிறேன். நம்மிடத்திலே ஒரு இயற்கையான ஒரு குறைபாடு இருக்குது. தமிழர்களிடத்தில் இருக்கின்ற நம் நாட்டுக்கு சொந்தமான சில தாளங்களும் இசையும் வெளிநாட்டு

வெளிநாட்டுக்காரங்க கிட்ட இருக்குன்னா தான் நமக்கு பெருமையா இருக்கு. ஏற்பாடுங்க வெளிநாட்டுக்காரன் இந்த மாதிரி ஆடுறானு சொன்னா நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் பெருமையை அந்நியவர்கள் வந்து நமக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுலயே இந்த பாடலிலே அவர்கள் ஆடுகிற பொழுது எப்படி பாடுகிறார்கள்னா,

அப்போ வால்ஸ் டைமிங் என்று சொல்லப்படுகிற இந்த தாளமும் நம்ம ஒரு தட்டுக்கு மேலே வருகிற தாளமும் ஒன்று என்று சொன்னால், அப்போ அதற்கு ஆடுகிற ஆட்டத்தை இதற்கும் இதற்கு பாடுகிற பாட்டை அதற்குமாக பாடினால் பொருத்தமாக வரணும். அவர்களுடைய ஆட்டத்துக்கு பொருந்துவதாக நம்ம மாரியம்மை கும்மிப்பாட்டு இருக்கு. அதற்காக எழுதப்பட்ட பாடல் அல்ல, தாளம் அப்படி அமைந்திருக்கிறது. அவர்கள் சொல்கிற அந்த வால்ஸ் டைமிங் என்பதும் நம்முடைய ஒரு தட்டு கும்மி என்பது எவ்வளவு ஒன்று போல இருக்குதுங்கிறதுக்காக அதை சொன்னோம். அடுத்து வருகிற கும்மி மூணு தட்டு கும்மி. மூணு தட்டு கும்மி தான் இளைஞர்களுக்கு பிடிக்கும். இந்த கும்மியை பார்த்தா ஏதோ வயதானவர்கள் எல்லாம் சேர்ந்து

இந்த பாடாவதி பாட்டு, இதில் ஏதாவது ஒரு த்ரில் வேண்டாமா? பாட்டில் இளைஞர்கள் சொல்கிறார்கள், பாட்டில் ஒரு கிக்கு வேணுமா? பாட்டில் கிக்கு வேணுங்கிறத இந்த மாணவர்கள்ட்ட இருந்தால் தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த மூணு தட்டுக்குமே பார்த்தார்கள் என்றால் அவர்கள் ஆகா, இந்த பாட்டிலே ஒரு த்ரில்லும் ஒரு கிக்கும் இருக்கிறது என்பதை சொல்வார்கள்.

பண்ணி இருக்கிறாரே கருப்பசாமி. யார் கருப்பசாமி? பக்கத்து வீட்டுக்காரரா? இல்லை சாமி, கோயிலில் இருக்கிறாரே அவர். அவர் ரொம்ப கோவக்காரர். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, எவ்வளவு கோவக்காரன்னு பாருங்கள்.

மணிக்கு ஆரம்பிச்சா காலையில் 6 மணிக்கு தான் முடியும். அப்பொழுது இப்போ கும்மி கொட்டுபவர்கள் இல்லை, அப்படி யாராவது கும்மி கொட்டுகிறோம் என்று கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக கும்மி ஒட்டினாலும் கூட பார்ப்பதற்கு ஆள் இல்லை. அப்படி ஒரு காலம் போய்கொண்டிருக்கிறது. இந்த கும்மியிலேயே ரொம்ப அழகான ஒரு கும்மி, 14 தட்டு கும்மி. இந்த கும்மி 14 தட்டு கும்மி அடிக்கப்படுகிற ஊர் வந்து கிழவிகுளம்ங்கிற ஊர். கிழவிகுளம்னு சொன்னதுனாலேயே மட்டும் எல்லாம் அந்த பாடல் இளைஞர்களுக்குரிய பாடல் அல்லன்னு நினச்சிட வேண்டாம். பாடல் வந்து அழகான பாடல். அந்த பாடல் தெய்வத்தின் மீதும் பாடப்படுகிறது, தெம்மாங்கு போலவும் பாடப்படுகிறது. கிராம மக்களுடைய மொழியிலே சொல்கிறதுன்னா அந்த பாடலிலே சரசமும் இருக்கிறது. சரசம் என்றால் நம்ம பட்டணத்தவர்கள் காதல் என்கிறோமே, அது எல்லாம் கலந்து வருகிறது. வாழ்க்கை என்றால் எல்லாம் கலந்து தானே.

முன்னாலே 90 வயசு பாட்டி ஒரு அம்மா. எனக்கு பாட்டிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாட்டிகளிடத்திலே தான் பாட்டு இருக்கு. பாட்டு பாடுறதுனாலே அவங்களுக்கு பாட்டின்னு பேரும் என்னமோ. நம் காலத்தை நினைத்து பாருங்க, நம் பேர பிள்ளைகளுக்காக நாம் என்ன சொத்து வைத்திருக்கிறோம், என்ன செல்வம் வைத்திருக்கிறோம். அவர்கள் ஒரு கதை கேட்டால் நம்ம ஒரு கற்பனையாக பழைய காலத்தில் நடந்த ஏதாவது கதையை நமக்கு சொல்ல தெரியுமா? ஒரு விடுகதை அவர்கள் கேட்டார்கள்னா நமக்கு அந்த விடுகதையை போடவும் தெரியாது, அழிக்கவும் தெரியாது. பழமொழியும் நமக்கு தெரியாது. கிராமத்தில் உள்ள ஒரு ஒருத்தர் எண்ணத்தில் ஒரு விடுகதை பட்டார்.

நிறுத்தலை. ரொம்ப படிச்சிருக்கேன்னு சொல்கிறையே, இந்த விடுகதையை உனக்கு அழிக்க தெரியலையா? தெரியலைன்னு தோல்வியை ஒத்துக்கொள், நான் அழிக்கிறேன்னாரு. யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், அந்தியிலையும் மஞ்சள் குடிப்பாளாம், சந்தியிலையும் மஞ்சள் குடிப்பாளாம். அப்புறம் எல்லார் வீட்டையும் அவள் படுத்து உறங்குவான், ஆனால் யாரும் அவளை பற்றி எதுவும் தவறாக சொல்ல மாட்டாருடா. பெண்கள் மட்டும் அவளை பார்த்தா அடி வாடின்னு கையோடு கொட்டிட்டு போயிடுவாங்க. இவ யாரு கடைசி வரைக்கும் தெரியல. அவள் யாருன்னா நம்ம அடுப்படியிலே இருக்கிறாள் அம்மி. காலையில் ஒருக்க மசாலா அரைக்கிறோம், சாயந்தரம் ஒருக்க மசாலா அரைக்கிறோம், மஞ்சள் குளிக்கிறான். யாமே இருக்க வீட்டிலையும் படுத்திருப்போம், எல்லார் வீட்டிலையும் அடுப்படியில் படுத்திருக்கிறான். யாரும் அவளை பற்றி தப்பு சொல்கிறதில்ல. பெண்கள் அவளை பார்த்த உடனே அந்த அம்மி சும்மா கிடக்க பெண்கள் மனசு ஒப்புக்கொள்ளாது. அம்மி சும்மா இருந்து நினைத்தே அவனை ஆச்சு, அதில் எப்படி போட்டு கையோடு இழுத்து இழுத்து அரைப்பாங்க. எனவே பெண்கள் அவளை பார்த்த உடனே கையோடு இழுத்துக்கொள்வான். எப்படி அழகான அந்த ஒரு பாமரனுக்கு தோன்றிய கற்பனையை பாருங்க. இன்னொருவன் விடுகதை போடுகிறான், அத்துவானத்துக்கும் ஓட்டக்கைக்கும் 1000 காத தூரம், ஆனாலும் நடக்குதையா சேலை யாவாரம்னு.

ஊருக்கு ஓட்டக்கைக்கும் ஆயிரங்காத தூரம், ஆனாலும் நடக்குதையா சேலை ஆவாரோன்னு நமக்கு தெரியல. பெண்களுக்கெல்லாம் சேலையில் ரொம்ப ஆர்வம். அது பண்டிகைகள் எப்பொழுது வருதுன்னு பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். அது வந்து விட்டதென்றால் நமக்கு புடவை மேல ரொம்ப மோகம் வந்து விடுகிறது. அத்துவனத்துக்கும் ஓட்டக்கைக்கும் ஆயிரங்காத தூரம், ஆனாலும் நடக்குதையா சேலை ஆவாரோன்னு நமக்கு விடுகதை அழிக்க தெரியல. அவன் அந்த பாமரன் சொல்கிறான், அத்துவனம்னா என்ன தெரியுமா? அஸ்தினாபுரம். ஓட்டக்கை என்றால் என்ன தெரியுமா? துவாரக்கை. துவாரகை. துவாரகையில் கிருஷ்ணன் இருக்கிறாரு. அஸ்தினாபுரத்திலே இங்கே பூமியிலே திரௌபதி இருக்கிறாள். இவள் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று மானபங்கப்பட்ட பொழுது கதறினாள். அந்த குரலை கேட்டவுடனே அத்துவனத்துக்கும் ஓட்டக்கையாகிய துவாரகைக்கும் ஆயிரம் காத தூரம் இருந்தாலும் கூட ஒரு சில நிமிடங்களிலே கிருஷ்ணர் ஒரு புடவை வியாபாரியை போல மாறி, என் தங்காய் திரௌபதி, இதோ இந்த துகிலை வைத்துக்கொள் என்று விதம் விதமான வண்ண வண்ணமான பட்டு புடவைகளை வரிசையாக அள்ளி அள்ளி தருகிறார். இப்படி அருமையான விடுகதைகள். பாட்டியை பற்றி சொன்னேன் அல்லவா, பாட்டியை ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அழகான ஒரு அஞ்சுதட்டு கும்மி அவர்கள் ஆடினார்கள். அஞ்சுதட்டு கும்மினா அப்படி ஒரு அழகு. தன்னே நானே ஏ தன்னே அதமெட்டு. இது ஒரு ஃபார்ம். இந்த வடிவத்தை வைத்துக்கொண்டு அப்புறம் அதற்கு மேலே மேலே அவர்கள் வார்த்தைகளை இட்டு கட்டுகிறார்கள். ஆனால் அந்த பாட்டி அம்மா அவர்களை நான் பாதங்களிலே விழுந்து வணங்கினேன். வயதால் மட்டுமல்ல, இப்படி ஒரு அருமையான கலை செல்வத்தை தன்னுடைய சொந்த பேத்திக்கு எடுத்து தருவது போல என்னிடத்தில் எடுத்து வழங்கினார்களே, அதற்காக அந்த பாட்டியம்மாவை நான் காலிலே விழுந்து வணங்கினேன். அவர்கள் அந்த தள்ளாத வயதிலும், அம்மா இதுக்கு எப்படி ஆடுவீங்கன்னு கேட்டேன். எழுந்தவர்கள் ஆடி காட்டி விட்டார்கள். எனக்கான உள்ளூர பயம், வயது 90 மேல் ஆகுது, நமக்கு ஆடி காட்டுகிறார்களே என்ன ஆகுமோ என்று பயந்தபடியே நான் பக்கத்தில் இருக்கிறேன். அவர்கள் அஞ்சவே இல்லை. அது பழைய காலத்து உடம்பு பாருங்க, அந்த பழைய காலத்து உடம்பு நம்மை போல எல்லாம் அவ்வளவு எளிதாக படுத்துக்கொள்ளாது. அவர்கள் எழுந்து நின்று துள்ளி துள்ளி துள்ளி துள்ளி அந்த அஞ்சு தட்டு கும்மி ஆடினார்கள். இந்த கும்மிகளை பற்றி மட்டுமே ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம், எல்லா கும்மிகளையும் ஒரு 2 நிமிஷம் ஆடி காட்டி அந்த கும்மிகளை பற்றி நம்ம விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் அது ஒன்றுதானா கிராமிய பாடல். தாய் தன்னுடைய குழந்தையை தொட்டில் இழுத்து தாளாட்டுகிறாள். அந்த குழந்தையை தொட்டில் இழுத்து தாளாட்டுகிறாள் அல்லவா. ஆரோ ஆரீரேரோ. ஆனால் அந்த தொட்டில் போவதற்கு வருவதற்கும் தாள சரியா இருக்கும். தாளாட்டுக்கள் எண்ணற்ற தாளாட்டுக்கள். எதில் இசை இல்லை, எதில் தாளம் இல்லை. அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே இந்த சங்கீதத்தையும் இந்த தாளத்தையும் கற்றுத்தருகிறார்கள். அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுதுதான் இந்த மண்ணிலே, இந்த தமிழ் மண்ணிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பெண்ணும் இயற்கையாகவே இசைக்கும் தாளத்துக்கும்

0: கட்டுப்பட்டவர்களாக, தங்களை அறியாமலேயே ஒரு லயத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
1: இதுவரை நாட்டுப்புற கலைகள் உரை வழங்கினார் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள்.

வாழ்க்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 3 மணி. திரைக்கானத்தில் இதே முரளி படத்திலிருந்து தி தீரஜ் குரலில் ஒலிக்கிறது பாடல் வாழ்க்கை ஒரு வட்டம். ஆரம்பம் எதுவானாலும் முடிவை நோக்கியே நம் பயணம்.

லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் குரலில் ஒலிக்கிறது பாடல். பயணங்கள் முடிவதில்லை, ஒரு பயணம் முடிந்தால் மற்றொரு பயணம் தொடரும், ஒரு பாதை முடிந்தால் மற்றொரு பாதை திறக்கும்.

வீரன் குரல்களில் நூறுசுவாமி படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல். பாதை திறந்திருந்தாலும் பயணம் நம்முடையதுதானே, பயணித்து பார்ப்போம், அனுபவம் புதுமைதான்.

தலைவர் தம்பி தலைமையிலே படத்திலிருந்து விஷ்ணு விஜய் குரலில் ஒலிக்கிறது பாடல். அனுபவங்கள் புதுமைதான், ஒவ்வொன்றும் ஒரு ரகம், தேர்ந்தெடுத்த பின் பாதை தெளிவானதுதான்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவு.

0: ஒளிபரப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்கணத்தில் விட்லவ் படத்திலிருந்து ஆதித்யா ஆர் கே குரலில் ஒலிக்கிறது பாடல். பயணித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையை ரசிப்பது எப்பொழுது? பயணித்து முடித்த பின் ரசிக்கலாம் என்றால் காலம் அதுவரை காத்திருக்காது.

ரெட்ரோ படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் குரலில் பாடலை கேட்டோம். ஜனநாயகன் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் விஜய் அறிவு குரல்களில் ஓட்டம் நாட்டமானால் பிடித்தது கையில் வரும்.

0: அண்ணா
1: என்னடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: காளிதாஸ் இரண்டு படத்திலிருந்து கபில் கபலன் குரலில் பொறுப்பு கையில் வந்தால் பொறுமையும் கைவர வேண்டும்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு 300

0: வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகாணத்தில் தக்லைஃப் படத்திலிருந்து சாருலதா மணி குரலில் ஒலிக்கிறது பாடல். வாழ்வில் எல்லாமே அருமையாக அமைந்துவிட்டால் வெறுமை தோன்றுமா? தோன்றாது, கொழுமைதான் தோன்றும்.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

டியூட் படத்திலிருந்து சாயபெங்கர் குரலில் பாடலை கேட்டோம். தலைவன் தலைவி படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் சுபாஷினி குரல்களில் ஒலிக்கிறது பாடல். மௌனத்தின் வெற்றியே நம்மை தோற்கடிக்கும். மௌனம் தேவைப்படும் போது மௌனம், பேச்சு தேவைப்படும் போது பேச்சு.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் அரங்கிசை. எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அம்புஜம் கிருஷ்ணா இயற்றிய குருவாயூரப்பனே, ரீதி கௌளி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 5:30. அரங்கிசையில் எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, அட்டானா ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கேசியில் இதுவரை எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டி. கார்த்திக் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், பர்த் ஆனிவர்சரி ஆஃப் விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி உரை வழங்குபவர் டி வசுந்தரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜி சுதிக்ஷா,

மியூசிக்கல் டேலண்ட் எஸ் சித்தார்த் பாட்டு. த ரெசிபி ஃபார் எ ஹெல்த்தி லைஃப் ஏ அத்வைதா வழங்கும் உரை. 7:45 திரையிசை, 7:50 செய்தி கதம்பம். எட்டு 10:00 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம்.

0: மங்கலம், இஞ்சிக்குடி, ஈடி, ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை, 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை, வேலூர் SMS தரணிக்குமார் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேப்பூ தண்டா, ஆச்சாரியா பி கோபிச்சந்த் அவர்களின் நேர்முகம், உடன் உரையாடுபவர் டாக்டர் ஜி லலிதா அவர்கள், 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், லதாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் MR கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்தலை R அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமோச்சார், 4:30 பரிக்கிரமா, 5:00 அரங்கிசை, ஹெச் விஸ்வாஸ் அவர்களின் மாண்டலின் இசை, மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், TM சுதர்சன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், எஸ் ஸ்ரீநிகேதனா அவர்களின் பாட்டு, அக்ஷரா அசோக் அவர்கள் வயலின், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

பழுக்கே பங்காரமயனா. கருடகமன கம்போசர் ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமி. கருடகமண தவ சரண கமலமிஹ மனசில சது மம நித்யம். கருடகமண தவ சரண கமலமிஹ மனசில சது மம நித்யம். மனசில சது மம நித்யம் மமதா.

குருதேவ சங்க சக்கரதர துஷ்ட தைத்யஹர் சர்வலோக சரணா சங்க சக்கரதர துஷ்ட தைத்யஹர சர்வலோக சரணா சர்வலோக சரணா.

குருதேவ அகணித குணகண அசரண சரணித விலதிப சுரதி புஜாலா. அகணித குணகண அசரண சரணத விதலித சுரலி புஜாலா, விதலித சுரலி புஜா.

குருதேவா மம தாப மபா குருதேவா மம பாப மபா குருதேவா. பிருந்தாவன நிலையே, கம்போசர் ஊத்துக்காடு வெங்கடகவி.

அதி தேஜ மங்கள நித்தே ரதி கோட்டி சுந்தர சித்ரே நந்தகோப குமார சரித்ரே ஜனித மகரந்த சுகந்த பரிமள குசுமா கரலலிதே ஜனித மகரந்த சுகந்த பரிமள குசுமா கரலலிதே வசுதேவ தேவகி நந்த முகுந்த கோவிந்த காளிங்கனர்தன ரசிகே தக்கிட்ட தத்திமி தத்திரி தஜ்ஜனுதாம் சாணித மகரி சனித கிட்ட தத்திமி தத்திரி தஜ்ஜனுதாம் கீணத்தம் தீங்கி

தம் தஜனு தஜனு ததிங்கின தம் தக ததிங்கின தம் தக திக ததிங்கின தம் தாம் கமரி கம தச சரி கமணி நி ச கரி கமணி நி ச சரி ச ச நி ச கிண தம் திகின தம் ததிங்கின தம் தக திக ததிங்கின தம் பிருந்தாவன நிலையே ராதே பிருந்தாவன நிலையே ராதே பிருந்தஹாரதர கிருஷ்ண மனோஹரி.

0: நேரம் 7:50. தொடர்வது செய்தி கதம்பம்.
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த தினத்தையொட்டி இன்று 25 ஆண்டுகால பொது சேவை குறித்து சென்னையில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அளித்த பேட்டி, மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 76வது பிறந்த நாளையொட்டி நெல்லை மாவட்டத்தில் 76 வகையான உணவுகளுடன் வாழ்த்து தெரிவித்த சமையல் கலைஞர் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவை குறித்து சென்னையில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பேசுகையில்,
3: இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அதேபோல பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பொது சேவைக்கு வந்து 25 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குஜராத்தில் தொடங்கிய தன்னுடைய பயணம், குஜராத்தில் நர்மதா தண்ணீரை எல்லா பகுதிக்கும் கொண்டு வந்து அங்கே குடி தண்ணீர், விவசாயத்திற்கு தண்ணீர், அதேபோல் அகமதாபாத்தில் இருக்கிற சபர்மதி நதியை வந்து முழுமையாக புனரமைத்தார்கள். அது மட்டுமல்ல, குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 2014 பிரதமராக ஆன பிறகு நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள்லாம் கூட அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நாடு 7.8% என்ற GDP வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, உலக நாடு சில நாடுகள் இன்னும் அந்த கொரோனா காலத்திலிருந்து கூட அவர்கள் இன்னும் வெளிவர முடியாத சூழ்நிலை. ஆனால் நாம் எல்லாம் அதை தாண்டி நம்மளுடைய நாட்டிலேயே கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்து நமக்கெல்லாம் இலவசமாக கொரோனாவுக்கு தடுப்பூசி கொடுத்து, அது மட்டுமன்றி உலக நாடுகளுக்கும் கூட நாம் ஏற்றுமதி செய்தோம். தலைசிறந்த பிரதமரனுடைய தலைமையின் கீழே நம்மளுடைய ஆட்சாங்கம் இந்த இந்தியாவானது நம்மளுடைய பாரத தேசமான மிக வேகமான முன்னேற்றத்தை கொண்டிருக்கிறது. அதே போல பிரதமராக அவர் எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக அனைவருக்கும் வீடு திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட டாய்லெட் கட்டி கொடுத்த திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கு சன்மான நிதி, இப்படி ஏழை எளிய மக்களினுடைய நலனுக்காக அவர் தீட்டிய ஜன்தன் அக்கவுண்ட், நேரடியாக வங்கி கணக்கில் மானியங்களை கொடுப்பது, இப்படி அந்த திட்டங்கள் மூலமாக சுமார் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த 12 ஆண்டுகள்ல. அது மட்டுமல்ல,

0: அடிப்படை உள்கட்டமைப்பு, 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 12 வழிச்சாலை, 16 வழிச்சாலை, இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், இப்படி ஒரு மிகப்பெரிய பொருளாதார சாலைகள், இப்படி அந்த சாலைகளினுடைய வளர்ச்சியானதை நாம் கண்கூட நாம் நம்மளுடைய நாட்டில் பார்த்தோம். அதே மாதிரி புல்லட் ட்ரெயின் வந்து அகமதாபாத்திலிருந்து மும்பை வரலான புல்லட் ட்ரெயின், நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி யாராவது வெளிநாடுகள் போயிட்டு வந்து சொன்னால் நாம் வந்து அந்த புல்லட் ட்ரெயினை பற்றி கேட்போம். இன்றைக்கு அந்த புல்லட் ட்ரெயினை நமக்கு வர இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுக்கு, அது என்ன வந்தே பாரத் ரயில்களுடைய சிறப்பு என்னன்னா, நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் சென்று கொண்டு, அது தமிழராக நமக்கெல்லாம் பெருமை. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நிதியானது நம்மளுடைய பிரதமர் கொடுத்திருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம், அதே போல திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம், கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலையம் கட்டமைப்பு, அதே போல மதுரை விமான நிலைய விரிவாக்கம், அது மட்டுமல்ல ரயில்வேக்கான திட்டங்களையும் நாம் பார்க்கிறோம். சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையத்தை மட்டும் 800 கோடி ரூபாய் செலவுல மிகப்பெரிய பிரம்மாண்டமான சர்வதேச அளவுல ஒரு விமான நிலையம் போல இந்த சென்னை எக்மோர்னுடைய ரயில்வே ஸ்டேஷனை நம்ம புனரமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சென்னை தமிழ்நாடு முழுவதுமான ஒட்டுமொத்த வளர்ச்சியை பார்க்கிறோம். விவசாயிகளுடைய நலம், ஏழை எளிய மக்களுடைய நலம், சகோதரிகளுடைய சகோதரிகளுக்கு மட்டும் முத்ரா லோன்ல இந்தியாவிலேயே அதிகமான பலனை பெற்றது நம்மளுடைய தமிழ்நாட்டு சகோதர சகோதரிகள் தான். அப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னேற்றம், இந்த நாட்டு வந்து 2047 நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு, நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற அந்த கனவு, அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ் இலக்கியங்கள், தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாட்டை வந்து உலகளவுல எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு ஒரு உலகத்தரமான மாநாடு, உலகளவிலான மாநாடு. அந்த மாநாட்டுல நம்மளுடைய தமிழரனுடைய தொன்மையான திருக்குறளை ரஷ்ய மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்யாவினுடைய அதிபர் திரு புட்டின்ஜி அவர்களுக்கு கொடுத்து நம்ம தமிழர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கூட பெருமையை சேர்த்து நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டை, தமிழருடைய கலாச்சார, தமிழருடைய இலக்கியங்களை உலக அளவுல எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல உலக தலைவர்களை வரவேற்றதுல நம்மளுடைய ராமேஸ்வரத்தினுடைய ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய முகப்பு படத்துல வைத்து அனைத்து தலைவர்களையும் அங்கு வரவேற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் அவர்கள். அவர் இன்னும் நீண்ட ஆயுளோடு, இன்னும் நல்ல ஆரோக்கியத்தோடு 2047 வரலும் அவர் தொடர்ந்து பிரதமராக இருந்து அவருடைய கனவு, அவருடைய லட்சியம் 2047 உலகத்திற்கே பாரத தேசம் வழிகாட்டியான நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்காக சிறப்பு பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள் அவருக்காக செய்யப்பட்டது.
1: நெல்லை மாவட்டத்தில் 76 வகையான உணவுகள் காட்சிப்படுத்தி பிரதமரின் 76வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த சமையல் கலைஞர் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: பாரத பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு 76 வகையான உணவுகளுடன் பிரதமர் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்து தர்பூசணியில் அவரது இளமை காலம், தற்போதைய உருவம், தாயின் உருவம் ஆகியவற்றை செதுக்கி நெல்லை சமையல் கலைஞர் சிறப்பு செய்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
3: நம்மளுடைய பாரத பிரதமர் 76வது பிறந்த நாளை குறிப்பிடும் வகையில் 76 வகையான இயற்கை முறையில் எல்பிஜி மற்றும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாம இயற்கை முறையில் செய்யப்பட்ட உணவு வகைகளை நாங்க இன்னைக்கு காட்சிப்படுத்திருக்கிறோம் நம்மளோட ஹோட்டல். நம்மளோட பாரத தேசத்தை வளர்த்தெடுக்க முனைப்போடு இருக்கும் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களின் திருவுருவத்தையும், அவர் பெரிதும் மதிக்கக்கூடிய அவருடைய தாயாரின் திருவுருவத்தையும், மற்றும் அவர் இளமை காலத்தில் இருந்த அந்த உருவமும், இப்போது இருக்கின்ற அந்த உருவமும் வாட்டர்மெலன் ஃப்ரூட்ல ஆட் செய்து இந்த 76 வகையான இயற்கை உணவுகளோடு அதாவது தயார்படுத்தி நம்மளுடைய பாரத பிரதமருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுல நாங்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா வெறும் கண்டனங்களோடு நின்றுவிடாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஆபரேஷன் சிந்தூர் போன்ற துணிச்சலான நடவடிக்கைகள் மூலம் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு வடகிழக்கு பிராந்தியத்தில் தற்போது அமைதி ஒப்பந்தங்கள் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைகள் பாதுகாப்பாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த திரு அமித் ஷா, வளர்ச்சி என்ற வார்த்தையே எட்டாத பகுதிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு உலக அளவில் 36 நாடுகள் வழங்கிய உயரிய விருதுகள்,

0: ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு கிடைத்த பெருமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான இந்தியா மட்டுமே வளமான இந்தியாவிற்கு அடித்தளம் என்பதை பிரதமர் மோடி நிரூபித்துள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமரின் தலைமையின் கீழ் ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலம் 59 கோடிக்கும் அதிகமான ஏழை மக்கள் தங்களது வங்கிக் கணக்கை தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 13 கோடி மக்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, அவரது தலைமையின் கீழ் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனை அளவை எட்டியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக நோயாளி பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda வெளியிட்டுள்ள செய்தியில், ஒவ்வொரு நோயாளிக்கும் பாதுகாப்பான, தரமான மற்றும் கனிவான மருத்துவ கவனிப்பு கிடைப்பதை நாம் அனைவரும் இந்நாளில் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்ட் 100.1 இல் திரைக்கோணம் கேட்கலாம்.

பொழித்த பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசை மனைவி. கேட்கலாம் கௌரவம் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இல் கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கவிருக்கிறது.

0: ஒலிக்கிறது. தேவா பாடியுள்ள பாடல்.
1: அரிது கரிதி மானிடராய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்த

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு 100.1 இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில். பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். முதல் பாடலாக TM சௌந்தரராஜன் P சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: ஒலிக்கிறது டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: குரங்கு வரும் தோட்ட

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் தேன்நிலவு திரைப்பட பாடல். ஒலிக்கிறது ஏ.எம். ராஜா, எஸ். ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா.
1: ஒலிக்கிறது ஏ.எம். ராஜா, பி. சுசிலா பாடியுள்ள பாடல்.

பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசுலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்ப

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன், சூரியகாந்தி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள்.

உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் பாடல்களை பாடியிருந்தவர்கள் டிஎம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், கேஜே யேசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து சூரியகாந்தி படத்திலிருந்து பாடல்கள்.

0: Election Commission, EC barred both Trinamool Congress factions from using party symbol and party name in West Bengal Assembly by polls. In an interim order yesterday, EC asked both TMC factions to choose any symbol notified by it and other party name for West Bengal Assembly by polls. It has directed both party factions to submit three preferred names and symbols by today morning. In men's cricket, India crushed Afghanistan by 127 runs in the third T20 International to complete a 3-0 series sweep in New Delhi last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் அதிகாலை 4:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் எஃப்எம் கோல் 100.1 MHz பண்பலை.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சி ரீதிகவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல் ராகம் பகுதாரி ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை ரீதி கௌள ராகம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிவே பாஹிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்பு நிகழ்ச்சி புலரும் பொழுது. படைவீட்டு அம்மன் படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

ஒலிக்கேற்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் எம்எல் வசந்தகுமாரி, சீர்காழி கோவிந்தராஜன். பாடல் இடம்பெற்ற படம் மீண்டு சொர்க்கம்.